அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இசைராகம் நிகழ்ச்சி சபரி இணையதள வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக, நேர்களின் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 9:04, 23 வினாடிகள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் யாரார் என்று பார்க்கலாம். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி இளையா. சுப்பிரமணி சோலையூர் அங்கிருந்து பதிவு கொடுத்துருக்காரு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி தெரிவித்த வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக படம் சிந்து பாடல் அன்னக்கிளியே உன்னை தேடுது. இந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. கரூர் ரகுபதி, தங்கப்பொன் மனோஜ்குமார், காவி ஆஸ்டி இவர்கள் விருப்பத்தில் தான் இன்று முதல் பாடல் ஒலிக்கிறது சபரி இணையதள வானொலியில். இணைந்திருங்கள் எப்போதும் சபரி வானொலியோடு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:05.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் அழகான பாடல் ஒலித்து சென்றது. சிந்து என்ற திரைப்படத்திலிருந்து அன்னக்கிளியே உன்னை தேடுது. ரகுபதி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சபரி இணையதள வானொலி இசைராகம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பாடலை கேட்ட அன்பு உள்ளம் பாடலை கேட்கவில்லை, பதிவும் கொடுக்கவில்லை, எங்கு சென்றார் என்று தெரியவில்லையே. மிக்க நன்றிகள், அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் இனிய காலை வணக்கம் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் செய்யார் சந்திரசேகர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாடல். படம் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாசமுள்ள பாண்டியர் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் இது வருகிறது. அந்த அருமையான பாடல், கேப்டன் அவர்கள் நடித்த ஒரு சிறப்பான பாடல் இது. இந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த பாடல் ஒரு அழகான அற்புதமான பாடல். கேப்டன் பிரபாகரன் என்ற படத்திலிருந்து பாசமுள்ள பாண்டியர் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த படம் இளையராஜா இசையமைத்து மனோ கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடல். ஆர்கே செல்வமணி வந்து ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு. மிக்க நன்றிகள் ஐயா, ஒரு சிறப்பான பாடல் பதிவு இருக்குது. நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி செய்யார் சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு. அருமையான பாடல், மிக்க நன்றிகள். மூன்றாவது பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் என்ற திரைப்படத்திலிருந்து மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. ஐயா, நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. இதோ மோகனரங்கன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

ஒழித்த பாடல் மலையோரம் குயிலும் இரண்டும் சேர்ந்து விளையாடி சென்றது. இந்த அழகான பாடலை காலை வேளையில் கேட்பதற்கு சுகமாக இருந்தது. சிறப்பான பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். ஒருவர் வாழும் ஆலயம் என்ற திரைப்படத்திலிருந்து மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, இந்த அழகான பாடலை மோகனரங்கன் ஐயா அவர் தான் கேட்டிருந்தார். ஆனால் பாடலை அவர் கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். வந்துட்டார், கேட்டு தான் இருக்கார், பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. கேட்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பாடல் கேட்டிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி இணைஞ்சிருக்காங்க, ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க பாடலுக்கு. பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, அன்பான இனிய காலை வணக்கம், இசை ராகம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் மோகனரங்கன் ஐயா. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லிருங்க சொல்லியிருக்காங்க, இனிமையான இசை தரம்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. உங்களுக்கு பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். இந்த பாடலும் வந்து ஒரு ரொம்ப நாளாச்சு இந்த பாடல் கேட்டு, ஆனால் இன்று கேட்கும்போது அந்த பழைய நினைவுகள் அப்படியே புரட்டி போடுகிறது. சிம்ப்ளா ஸ்பெஷல் இந்த திரைப்படத்திலிருந்து லுக் லவ் என் டியர் லவ் மை டியர் வெண்மேகம், இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது கேட்கிறோம். அவருடன் நானும் இணைந்து நீங்களும் கேளுங்கள் அந்த சிறப்பான பாடலை. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:26:38 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 9:31:29. ஒலித்த பாடல் சிம்லா ஸ்பெஷல். இந்த திரைப்படத்திலிருந்து லுக் லவ் என் டியர் இந்த பாடல் வரியில் வந்து ருக்மணி அம்மா கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். அருமையான பாடல், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டேன். பாடல் ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, என் உள்ளத்திலே வெள்ளிப்பனி அள்ளித்தெளி சங்கீதமே ஓடிவா அந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. அருமையான பாடல் வரி, இனிமையான தேர்வு. தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு நன்றிகள். மோகனரங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, அழகான அருமையான பாடல், கேட்கும்போதே எனர்ஜெட்டிக்காக உள்ளது. தமிழில் தமிழ் வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழ் எடிட் பண்ணியிருக்காங்க. நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால் தேன்மொழி சகோதரி விருப்ப பாடல் தான். படம் திருவருட்செல்வர். இந்த திரைப்படத்திலிருந்து சித்தமெல்லாம் எனக்கு சிவமழைமே, இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். அதாவது இடைக்கால பாடல்களில் இடையே ஒரு பழைய பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்திலிருந்து சித்தமெல்லாம் சிவமயமே. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் நன்றிகள். பழைய பாடல் ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் ஒரு காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. நன்றி தேன்மொழி சகோதரி. நான் விரும்பிய அருமையான பாடலை வழங்கிய படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. சிவனோட காட்சி படம் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் புன்னகை மன்னன். ஒரு சூப்பரான படம், சூப்பரான பாடல். கவிதை கேளுங்கள் இந்த பாடல் வரி சூப்பரான பாடல். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:37. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிக்கலாம்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

புன்னகை மன்னன் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், ரொம்ப சூப்பரான பாடல். இந்த பாடல் வாணி ஜெயராம், பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். இளையராஜா அருமையாக இசையமைத்திருப்பார். மிக்க நன்றிகள் சகோதரி, ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. கோவை காயத்ரி சகோதரி, அழகான அருமையான பாடல் கேட்கும்போதே பரவசமாகிறது, ஏற்கனவே படிச்சேன்னு நினைக்கிறேன் இதை. நன்றி. தேன்மொழி சகோதரி, கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் சிறப்பான பாடல், வாணியம்மா குரலில் பாடல் இனிமை. பாடலை தேர்வு செய்த சகோதரி கோவை காயத்ரி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. சகோதரி நன்றிகள். இசை தரம் மனதை தொட்ட பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றிகள். அனைவருக்கும் பதிவிட்ட அன்பான உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் வருகிறது. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார், பதிவு கொடுங்கள் ஐயா. இளமை காலங்கள் என்ற திரைப்படத்தில் இசை மேடையில் என்ப வேலையில் என்ற பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்க நேரம் 9:43. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. இசை மேடை எப்படி அலங்கரிக்கிறது என்று கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த அந்த அழகான பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். இளமை காலங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இசை மேடையில் இன்ப வேளையில் என்ற பாடல் வரியில் ஒரு அழகான பாடலை பதிவிட்டிருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. இசை ராகத்தில் சுகராகம் ஒலித்தது, நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. எனது பாடலை வழங்கியதற்கும் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். கோவை காயத்ரி சகோதரி, இசை மேடையில் பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. தேன்மயி சகோதரி, இசை மேடையில் அல்ல இசை மழையில் நனைந்தோம், இனிமையான இதமான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அதாவது அந்த பாடல் வந்து கீதநேசன் ஐயா பதிவிட்ட பாடல், கங்கை அமரன் வந்து எழுதின பாடல் அது. சூப்பராக எழுதுவார் அவர். கங்கை அமரன் எழுதிய பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கிறது, சிறப்பான பாடல். ஒவ்வொரு பாடலும் வந்து கேட்கும்போது அவர் வந்து அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து அந்த வல்லினம் மெல்லினம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து எழுதுவார். எஸ் ஜானகி, எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தான் சூப்பராக ரெண்டு பேரும் பாடினாங்க. அந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அன்பான இனிய காலை வணக்கம், இசை ராகம் நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடலை வழங்கவும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக படம் அவள் ஒரு மாதிரி, இது படத்தின் பெயரே ஒரு மாதிரியாக இருக்குது. நன்றிகள். பாடல் ஆத்துல வெள்ளம் வர, இப்படி ஒரு பாடல் வரியில் கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். அன்பு பிரியமா மோத்தக்கல் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, அவள் ஒரு மாதிரி எப்படி தான் இருக்குது. அந்த பாடல் கேட்டு ரசிப்போம், ஒரு வித்தியாசமாக இருக்கிறது.

வெள்ளம் வர குட்டி அதுல மச்சா உள்ளம் வர உள்ளத்துக்கு ஆசைப்பட்டு குட்டி உள்ள வர வாங்கி வந்த ஆஹா.

உள்ளத்துக்கு ஆசைப்பட்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது இசை ராகம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. காலத்தால் அழியாத காவிய பாடல் ஒலித்து சென்றது. ஏன்னா அவள் ஒரு மாதிரி படம் அப்படி இருக்குது, ஆனால் அவன் ஒரு மாதிரி படம் இருக்கான்னு தெரியல. இந்த பாடலாம் எங்கே தான் தேர்ந்தெடுக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை என்று தான் கேட்கிறேன். அன்பு அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மோத்தக்கல் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் மிக்க நன்றிகள். இந்த பாடல், அதாவது இந்த பாடல் வந்து சங்கர் கணேஷ் இசையமைச்சிருப்பார். இந்த படம் வரும்போது நான் 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த வருஷத்தை பார்க்கும்போது 1983 வந்தது. மலேசிய வாசுதேவன், வாணிஜெயராம் இவங்க இரண்டு பேரும் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் இது போன்ற குரல் இனிமேல் வருமா என்று நமக்கே தெரியல. 1983 வெளிவந்த படம் இது. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் அன்பு பிரேமா அவர்களுக்கு. நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடல், சம பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு வேலூர். பெங்களூர் இருந்ததுனால அந்த பேர் தான் வருது. வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் அன்பு அவர்கள் பதிவு. ஆற்றுல வெள்ளம் வர மலேசியா வாசுதேவன் சார், வாணி அம்மா இணைந்து அற்புதமாக பாடிய அற்புதமான பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய எங்களை மகிழ்வித்த அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ மிக சிறப்பான பாடலும் சொல்லியிருக்காரு. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த உறவு. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. படம் அப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இடம் தருவாயா என்ற பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல். விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது. சபரி இணையதள வானொலியில் பாடல் ஒலிக்கும் நேரம் 9:56 28 வினாடிகளில் அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் அப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இடம் தருவாயா என்ற பாடல் வரியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மனந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் பாடலை பதிவிட்ட அன்பு உறவு பாடலை கேட்கவில்லை. மிக்க நன்றிகள். உங்கள் விருப்பத்தில் நாங்களும் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். ரகுபதி ஐயா வந்து தலையாற்றாரு என்னன்னு தெரியல சீனிவாசனுக்கு. உங்கள் விருப்ப பாடல் முதல் பாடல் சூப்பரான பாடல் ஒலித்தது. எங்கு சென்றீர்கள் பாடலை கேட்டீங்களா என்னன்னு தெரியல. மிக்க நன்றிகள். சீனிவாசன் சகோ பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. சிறப்புமிக்க சிறப்பு பாடல், பாடலும் இசையும் தரமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால் சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில் தான். சோலச்சேரி சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல். அவரும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல. மானஸ்தன் என்ற திரைப்படத்திலிருந்து ராசா ராசா உன்ன இந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல். தென்காசி மாவட்டம் சோலச்சேரி சுப்பிரமணியம் ஜெயம் ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது. பாடலை கேட்டு ரசிப்போம். நேரம் 10:02. இசை ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. கேட்டு ரசிப்போம்.

இசை ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் மானசன் என்ற திரைப்படத்திலிருந்து ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் இந்த பாடல் வரியில் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியம் ஜெயம் ஸ்ரீராம் அவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ நில்லுங்க நாட்டாமல் கழுத்து வலிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டிக்கர் பதிவுக்கு கே சித்ரா அவர்கள் காட்சிப்படத்தை கொடுத்துருக்கீங்க. ரகுபதி ஐயா வந்து வேட்டி அகராமல் டான்ஸ் போட்டால் சரி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நன்றிகள். சரவணன் வினோ ஆரணியிலிருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அருமையான பாடல் தேர்ந்தெடுத்த உள்ளத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ ரகுபதிக்கு அட்ராஸ் அக்க பின்னி எடுக்கிறீங்க நாட்டாமல் டான்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல் தேர்வு செய்த தம்பி வேலையாக இருப்பார் அவர் விரும்பிய பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. பாடல் வரும்போது ஒரு 5 நிமிடம் பாடலை கேட்கலாம், ஒரு பதிவு கொடுக்கலாம், அதுதானே சிறப்பு. நன்றிகள். ரகுபதி ஐயா கிளியை கொடுத்துருக்காரு, ஒரு பூனை. இதெல்லாம் ஸ்டிக்கர் பதிவெல்லாம் போடுறீங்க, நான் படிக்கலைன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால தான் உங்களுடைய சந்தோஷம்தான். நன்றிகள், நான் வரவேற்கிறேன் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல்னா, நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில் படம் கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து பச்சமல பூவே இந்த பாடல் வரியில் லட்சுமி சீனிவாசன் தர்சன் சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் அருமையான பாடல் எனக்கும் பிடித்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:09:26 அந்த அற்புதமான பாடல் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், அதாவது பலமுறை இந்த பாடலை கேட்டு நானும் ரொம்ப ரசித்த பாடல் இது. பாடல் யார் விருப்பத்தில் என்றால் சீனிவாசன் சகோ விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. நடுக்குப்போம் சீனிவாசன். கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதீக் சாய் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் நேயர்களின் நிறைவு பாடலாக ஒலித்தது அந்த அருமையான பாடல். சுப்பிரமணியம் சோலையூர் சுப்பிரமணியம் ஐயா வந்து நான் அவர் பாடலை கேட்டு தான் இருந்திருக்காரு. இப்போ பதிவு கொடுத்துருக்காரு. வேலையின் காரணமாக லேட்டாக கூட போடலாம். பாடலை கேட்டால் சரி, மகிழ்ச்சி எனக்கு. எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எங்கள் விருப்ப பாடலை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. தேன்மொழி சகோதரி நிறைவு பாடல் அருமை. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் பாடல் இனிமை, தேர்வு அருமை, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ, அடுத்த பாடல் தான் நிறைவு பாடல். ஆமாம், கண்டிப்பாக. சரவணன் சகோ, சரவணன் வினோ அரணியிலிருந்து சூப்பர் சாங் அசத்தல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ரகுபதி ஐயா நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இளையராஜா காட்சி படம் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது விருப்பத்தில் ஒரு நிறைவான பாடல். அதாவது ஒரு திருடன் வந்து திருடிடுறான் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அதை வந்து அந்த பொருளை வாங்கிடலாம், இல்லை அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். அதாவது பணம் திருடிட்டாலும் நம்ம வாங்கிடலாம், பொருளை திருடிட்டாலும் வாங்கிடலாம். ஆனால் இதயத்தை திருடுனா யார்கிட்ட போய் வாங்க முடியும்? அந்த இதயம் வந்து யார் திருடியது என்பது இந்த பாடல் வரிகளில் கேட்கலாம். அந்த ரெண்டு இதயமும் நம்மிடையே இல்லை. இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். எனது விருப்பத்தில் நிறைவு பாடலாக வருகிறது. 10:15 இசை ராகம் நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் இதோ, கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது சமரி இணையதள வானொலியில்.

0: காதல் இதயத்தை திருடுவதற்கு பார்வை ஒன்று போதும் தானே. இந்த பாடல் நிறைவு பாடலாக எனது விருப்பத்தில் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடல் ஒலித்து சென்றது. உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதுவரை சபரி இணையதள வானொலி இசை ராகம் நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கி கொண்டிருந்தது. நேயர்களும் அற்புதமான பாடல்களை இன்று பதிவிட்டு பாடல்களை கேட்டு ரசித்தோம். பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் பாடல் பதிவிடாமல் சபரி இணையதள வானொலியை பண்பலையில் கேட்ட உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை இசை ராகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரத்தோடு பதிவிடுங்கள் அன்பான உறவுகள். பாடல் பதிவிடாமல் காத்திருந்த அன்பு உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாளை 8 மணிக்கு இசை ராகம் நிகழ்ச்சி சபரி வானொலி தளத்தில் போஸ்ட் வரும். 9 மணிக்குள் பாடலை உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடலாம். ஏன்னா பாடல் ஒளிபரப்பாகும்போது பதிவிறக்கம் செய்து கொடுப்பது சிரமம், நானும் பணிக்கு செல்ல வேண்டும். அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள், 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம் உங்களுக்காக பாடல் பதிவிறக்கம் செய்ய நீங்கள் பதிவு பண்ணலாம். மிக்க நன்றிகள் அனைவருக்கும். என்னுடன் இணைந்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும், நேயர்களின் பாடல்களுக்கு பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்திய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் வணக்கம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

அன்பு உறவுகளே, பதிவுகளை படிக்காமல் மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். சரவணன் வினு ஆரணிலிருந்து அவர் வந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என்ற பாடலை ரசித்து கைத்தட்டிருக்கார். வேற லெவல்னு சொல்லியிருக்கார். செம பாடலும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ ஒரு காட்சி பாட கொடுத்துருக்காரு. நைஸ் சாங்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நிறைவு பாடல் அருமை. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு பெண்ணே, மறந்து விடு என்னை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் வானொலி இயக்குனர். நன்றி ஐயா, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் நன்றிகள் ஐயா. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிகள். என்ன பதிவு படிக்காமல் மறந்துட்டேன், மன்னிக்கவும். நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம்பெற இருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது US-ல் இருந்து. நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சியின் துவக்க முதல் பாடல். அருமை அருமை வருவான் வடிவேலன், வாணிஜெயராம் அவர்கள் குரலில் அழகாக இசைத்து சென்றது. அடுத்ததாக வரும் பாடல் வணக்கம் சபரி எஃப்எம் வானொலி பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்திலிருந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா என்ற இந்த பாடலை ஒலிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மும்பையிலிருந்து தேன் அரசு அவர்களுக்காக பாடல் இதோ.

பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். பழைய காலத்து பொக்கிஷம் இந்த பாடல்கள் எல்லாம் அருமையாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மும்பையிலிருந்து தேனரசு, இவர்கள் விருப்பத்தில் பாடல். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சந்திரமோகன் வந்தாச்சு அறிவழகன் மங்கை எங்கே என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் ஓ வந்தாச்சா, வணக்கம் சகோ என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் நான் இங்கே தான் அக்கா இருக்கிறேன் என்கிறார். அக்கா தான் இருக்கீங்க, அங்கே தான் இருக்கீங்க, சபரி வானொலிக்குள் வரலையே ஏன்? வானொலிக்கு உள்ளேயா வரணும்? திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். 2 நாளாக உடல்நிலை சரியில்லை, சளி தலைவலி அக்கா, இப்போ வந்துட்டேன் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள் தேன்மொழி மேமிடம். தீபா குமார் அவர்கள் வந்துட்டேன் அப்படின்னு நல்ல தம்ஸ்அப் காட்டியிருக்காங்க, சிறப்பு. மோகனரங்கம் அவர்கள் இப்போ எப்படி இருக்கீங்க தம்பி என்று கேட்கிறார். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அண்ணா, நல்லா இருக்கு என்கிறார். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியின் தொடக்க பாடல் மிகவும் அருமை, வருவான் வடிவேலன் என்று தேன்மொழி முருகன் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்தும் அறிவழகன் மங்கை அவர்களும் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்ட வண்ணம் தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலே மிகவும் அருமையான பாடல், பாடல் மிகவும் அருமையாக உள்ளது என்கிறார் சிறப்பு. ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபா குமார் அவர்கள் வாழ்த்துக்கள் என்று ஓம் என்றும் முருகனை கண்முன் கொண்டு வந்து மயில் அழகாக ஆடியபடி சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் வருவான் வடிவேலன், தனிகை வள்ளலவன், அழகு மன்னன் அவன் இனிமையான பாடல் ஆரம்பமே அருமையான முருகன் பக்தி பாடல் தேர்வு சிறப்பு. நன்றி விஜயண்ணி என்கிறார். நன்றி நன்றி தேன்மொழி, பாடல் அசத்தல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் ஆகாய பந்தலிலே பொன்னுஞ்சல் ஆடுதம் அழகான பாடல் கேட்க இனிமை என்கிறார் சிறப்பு. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் ஆகாய பந்தலிலே பொன்னுஞ்சல் அங்கே ஆட மொட்டை மாடி சம்பவங்களை சொல்லும் நினைவு கூடம் சங்கீதம் சொல்லும் இசைக்கூடம் சபரி வானொலி இது கவிஞரின் கற்பனை கூடம் சிறப்பு சிறப்பு. ஆகாய பந்தலிலே குமரி பெண்ணுக்கு காதல் கூடம் ஊர்வலம் போகும் முன் அவள் நினைவை சுமக்கும் தாஜ்மஹாலை ரசிக்கிறேன். இரவின் மடியில் தவழ்ந்த தென்றலை அவள் நித்திரை நிலவை புரட்டாசி மாதம் புரண்டு போக ஐப்பசி மாதத்தில் சீர்கொண்டு வருகிறாள். ஆகாய பந்தலிலே அங்கே பொன்னுஞ்சல் ஆட தேனரசு விருப்பத்தில் தேனாக ஒலித்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி நன்றி. என்ன உடம்பு சரியில்லையா, இப்போ சரியாகி விட்டதா அறிவு? தேன்மொழி முருகன் அவர்கள் ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா சிறப்பான பாடல், பாடலை தேர்வு செய்த மும்பை தேனரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் 2 நாளாக
சளி தலைவலி, நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இன்று பரவாயில்லை அக்கா, நலமாக நல்லா இருக்கு உடம்புக்கு. ஓகே ஓகே அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், உடம்பு சரியில்லையா? இப்போ சரியாகி விட்டதா? உடம்பை பார்த்துக்கோங்க. சென்னை பாரதி தனபால் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். வணக்கம். வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால் விருப்ப பாடல், நீ பொட்டு வச்ச தங்கக்குடம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, பாட்டு எப்படி எடுக்க முடியும்? ஓகே, ட்ரை பண்ணுறேன். ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள், நான் அருமையாக சூப்பராக நம் சபரி வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் விஜய்? சீக்கிரம் இந்தியாவுக்கு வாருங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா மேம், சீக்கிரம் வந்துடுவேன். இன்னும் 10-25 நாள் தான். சந்தோஷம் மேம். தேன்மொழி முருகன் அவர்கள், நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வராங்க அனுஷியாம் அக்கா. காலையில் 10 மணிக்கு காற்றிலே வரும் கீதத்தோடு வராங்க. சிறப்பு, சூப்பர். பாரதி தனபால் அவர்கள், அழகாக தலையை ஆட்டிக்கொண்டு 10 மணிக்கு அவங்க வராங்கன்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் அவர்கள், நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் விரும்பிய பாடல் ஒலிபரப்பியதற்கு மிக்க மிக்க நன்றி சகோதரி தேனரசு அவர்கள். நன்றி, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், பாரதியை கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க என்று. அதுக்கு அவ ஒரு மாதிரி பார்க்குறா பாரதி. இயக்குனர் அவர்கள், தேனரசு என்கிறார். தேனரசு என்று சொன்னேன். அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பேரில் கூட தேன் வருகிறது, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அறிவு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் நினைவில்லாம் நித்யா. பாடல் ரோஜாவை தாளாட்டும் தென்றல், செமசாங்கு. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம், மோகனரங்கன், பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான ரோஸ், ரெண்டு ரெண்டா ரோஸ், ரெண்டு ஒரு தடவை, ஒன்று ஒரு தடவை, இப்படி கண்மண் கொண்டு வந்திருக்கிறார் அழகான ரோஸ். மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி சார். ரோஸ் சூப்பர் அறிவு. அனுஷியா மேம் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு பாடல் என்றும், மோகனரங்கன் அவர்கள் இன்று உலக தினம் சிறப்பு சூப்பர். தீபாகுமார் அவர்கள் மிக மிக அருமை பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் ஆம் நினைவெல்லாம் நித்யா என்று என்று கேட்டாலும் பாடல் தாலாட்டுவது போலவே இருக்கும் சிறப்பானதொரு பாடல். கோகிலா பழனிசாமி அவர்களா? ஏன் உங்கள் டைரக்டாக வரமாட்டாங்களா? என்னாச்சு? அவர் ஒரு பாட்டும் கேட்டிருக்காரு, இப்போ போடணும் அதை. தீபாகுமார் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து ரோஜாவை தாலாட்டும் தென்றல் என்று அழகாக ஒரு விஷ் பண்ணியிருக்காங்க பாட்டுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் இனிமையான இதமான பாடல் தேர்வு அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க வாங்க, கோகிலா பழனிசாமி சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க. நீங்கள் முதல்ல இருந்தீங்களே, இப்போ இல்லையோ? கோகிலா பழனிசாமி அவர்கள் இரவோடு ஒரு இசை ராகம், அது சபரி வானொலியில் இதய ராகம். நினைவெல்லாம் நித்யா பாடல் என்று கேட்டாலும் தாலாட்டுவது போலவே இருக்கும் அருமை அருமை. இயக்குனர் அவர்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம், அவர் இருக்க இடத்தை சொல்றாங்க சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அண்ணா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சிறப்பு. கோகிலா பழனிசாமி அவர்கள் அறிவழகன் தம்பி நல்லா இருக்கீங்களா? குட்டி பாப்பா எப்படி, நல்லா இருக்காங்களா? நாங்கள் இங்கு அனைவரும் நலம். இவர் கேட்ட பாட்டை போட்டுடலாமா?

வணக்கம். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி படம் ஊமை விழியில் கண்மணி நில்லு காரணம் சொல்லு. இரவென்ற வேளையிலே இனிது துவங்கும் இரவு ராகம், இதயத்தின் ஓரம் நிழலாடும் நெஞ்சம் மறப்பதில்லைதான். பாடல் ஒவ்வொன்றும் மனதில் நிற்பவை, இதயத்தில் இதயம் இதம் சேர்க்கும். சபரி வானொலியில் இதய ராகம் இனிதே சிறக்க வாழ்த்துக்கள். வானொலி பிரியன் கோகிலா பழனிசாமி இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ் என் சுரேந்தர் பி எஸ் சசிரேகா என்கிறேன் நினைக்கிறேன். அழகான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அறிவழகன் தம்பி நல்லா இருக்கீங்களா? குட்டி பாப்பா எப்படி இருக்கிறாங்க? நாங்கள் இங்கு அனைவரும் நலம். அம்மா நலமாக இருக்கிறாங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நம்ம கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா இன்று என்னை குரூப்பில் இணைத்து விட்டார். அவருக்கு என் நன்றிகள் பல பல. தேன்மொழி முருகன் அவர்கள் வந்துட்டார் ஐயா. நம்ம கோகிலா பழனிசாமி அவர்கள் அடுத்த கவிஞர் வந்து விட்டார். நன்றி சகோதரரே, வாழ்த்துக்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்கள் அனைவரும் நலம் அண்ணா. பாப்பாவும் நலமாக இருக்காங்க அண்ணா. மிகவும் மகிழ்ச்சி அண்ணா. மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள், இனிய இரவு வணக்கம், நலமா என்கிறார் அவரிடம். இயக்குனர் அவர்கள் மும்பை தேனரசு ஐயா அவர்களை நம் சபரி வானொலியில் இணைத்துள்ளார். அவர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், கடற்கரையோரம் அலைகள்தான் கரையை தொட்டு செல்லும், ஆனால் என்னவோ இரவு ராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் வரும் பாடல்கள் என் இதயத்தை மட்டுமல்ல என் உதிரத்தையும் கலந்து செல்கிறது. நான் கேட்டு ரசிக்கும் பாடல் சபரி வானொலியில் வலம் பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி என்றும் அன்புடன் கோகிலா பழனிசாமி. நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், கண்மணி நில்லு காரணம் சொல்லு பாடல் மிகவும் அருமை, இரவு நேரத்தில் மனதிற்கு இதம் தரும் பாடல். ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள், சோகத்திலும் சுகமான ராகங்கள் பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள், மிகவும் அருமையான பாடல். அனுஷியா மேம், கோகிலா பழனிசாமி அவர்களை அவர்களின் விருப்பத்தில் அமைதியான அழகான வரிகளில் பாடல் ஒலித்தது, வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா, இனிமையான பாடல், சோகப்பாடல், சோகத்திலும் சுகமான பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரர் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு நன்றி நன்றி. மும்பை தேனரசு அவர்கள், சபரி வானொலி குழுவில் என்னை இணைத்ததற்காக மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. நீங்கள் வந்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாருங்கள் தேனரசு அவர்களே, வாருங்கள். கோகிலா பழனிசாமி அவர்கள், காதல் என்ற அன்பு வாழ்நாள் முழுவதும் துணை நின்றால் சிறப்பாக இருக்கும். காதலில் சிறு விரிசல் விழுந்தாலும் கல்லறையை நோக்கி பயணம் மேற்கொள்கிறது. ஏனோ தெரியவில்லை, என் காதல் வெற்றி மலர்ந்துள்ளது. ஆனால் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். காதலின் வலி அறிந்து அல்ல, அன்பு ஒன்றுதான் சேர்வதுதான் காதல் என்ற முடிவு. அன்பு ஒன்றுதான் சேர்வதுதான் காதல் என்ற முடிவு. வாழ்க காதல். கண்மணியும் நின்றால் காதலும் மலர்ந்தது. சுபம். கோகிலா பழனிசாமி, தொட்டாம்பாளையம். சூப்பர் சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள், அடுத்த சகோதரர் வாருங்கள், வணக்கம், வருக வருக, வாழ்த்துக்கள் என்று அறிவழகன் மங்கை அவர்கள் வரவேற்கிறாங்க. தேனரசு அவர்களை நினைக்கிறேன். அடுத்ததாக வரும் பாடல், படம் முடிவல்ல ஆரம்பம் பாடல். தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை கொழுக்கும் காலமிது என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

முடிவல்ல ஆரம்பம். அழகான பாடல் ஒலித்து சென்றது. அருமை செம சார். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள். விருப்பத்தில் பாடல்.

பிஎம்ஆர் அவர்கள் பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி என்றும், பாலசுப்ரமணியம் புதுசாக வந்திருக்காங்க யாருன்னு தெரியல, புதுசு புதுசாக வராங்க நம்ம சபரிக்கு. இனி இரவு வணக்கம். இரவு வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அன்ஷியா மேம் அவர்கள் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், மறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கைகுலுக்கும் காலமடி இனிமையான பாடல், மலேசியா வாசுதேவன் பேசுசிலா இவர்கள் விருப்பத்தில் இவர்கள் குரலில் பாடல் சிறப்பு, நல்ல இசைத்தரம், ஒலி இசைத்தரம், பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் சபரி வானொலியில் 9 மணிக்கு இரவு இந்த இரவு ராகம் நிகழ்ச்சி கேட்பதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, பழைய நினைவுகள் வருகிறது, அம்மாவிடம் 2 பைசாவை வாங்கி கொண்டு கடையில் தேன் மிட்டாய் வந்து வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டோம் இல்லையா, அது மாதிரி தேன் சுவையான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, சக்கரம் போல இருக்கும் மிட்டாயில் 2 துளையிட்டு கயிற்று விரலில் சுற்றவிட்டு இழுத்தால் மிட்டாய் சேர்ந்து சுத்தும், அது போன்ற பழைய நினைவுகள் கண்முன்னே வந்து செல்கிறது. இந்த நிகழ்ச்சி பழைய நிகழ்ச்சி, பழைய நினைவுகள் இதயத்தில் நிகழ்ச்சி நிழலாடுகிறது. பழைய நினைவுகளும் பல்லாங்குழி விளையாட்டும் கண்முன்னே வருவது போல, ஆனால் பாடல் மட்டும் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சிறப்பு பாடல் கோகிலா பழனிசாமி. சந்தனம் மணக்கும் காடு, சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம். சிறப்பு சிறப்பு, நன்றி அனுஷியா மேம் அவர்கள். இன்று இரவின் ராகம் நிகழ்ச்சி இல்லம் சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் பதிவிட்ட பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும், ஆனால் என் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று

போன்ற பாடல்கள் கேட்கும்போது கண் உறங்கியதும் செவி கேளாது என்பார்கள். செவிகள் மட்டும் கேட்க வைத்துவிட்டால் கண்களை மட்டும் உறங்க விட்டு விடுங்கள். மனதிற்கு சுகமாக இருக்கும். இருக்குமா? தேன்மொழி முருகன் அவர்கள், நன்றி அக்கா. காலையில் 10 மணிக்கு காட்சிநிலை வரும் விதத்தோடு வாருங்கள். எதிர்பார்க்கிறேன். தூங்க போங்க. குட் நைட். தேனரசே என்பவர் பாடலை வழங்கி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் முரட்டுக்கரங்கள். படம் முரட்டுக்கரங்கள். பாடல் காவலுக்கு சாமி உண்டு கஞ்சி ஊத்த என்று இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இருக்கிறது.

முரட்டுக்கரங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில் அழகான பாடல், அரிதான பாடல், ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது, ஆனால் அழகாக இருந்தது பாடல். சிறப்பு நன்றி செய்யார் சந்திரசேகர் அவர்கள், விருப்பத்தில் பாடல். சாருக்கு நன்றி, அழகான பாடல்.

செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நன்றி, நன்றி அண்ணா. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இரவில் தந்துவிட்டு, ஈசன் நடத்தும் நாடகம் போல இரவு ராகம் பதிவை தந்துவிட்டு அமைதி காத்து கொண்டிருக்கின்றார் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்கள். காணவில்லை பதிவிலே, இயக்குனர் ஐயாவை காணவில்லை. எங்கிருந்தாலும் இரவு ராகம் நிகழ்ச்சி பக்கம் வருமாறு, நிகழ்ச்சியின் பக்கம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் சபரி வானொலி ரசிகன் கோகிலா பழனிசாமி அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், காவலுக்கு சாமி உண்டு கஞ்சி ஊத்த பூமி உண்டு, வித்தியாசமான பாடல். இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை. அரிதான பாடலை தேர்வு செய்த சகோதரர் செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை என்றும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சபரி வானொலிக்கு வந்துட்டீங்களா? கேட்காத பாடல் எல்லாம் இங்கே கேட்பீங்க, வாங்க. மும்பை தேனரசு அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த சகோதரர் செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சந்திரமோகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும். பாலசுப்பிரமணியன், அவர் எந்த ஊருன்னு தெரியல, காவலுக்கு சாமி உண்டு கஞ்சி ஊத்த பூமி உண்டு, பாடல் தேர்வு அருமை. இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் படம் அவள் அப்படித்தான் பாடல், பன்னீர் புஷ்பங்களே என்ற இந்த அழகான கமல்ஹாசன் பாடிய பாடல். விரும்பிய சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இது.

அவள் அப்படித்தான். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது கமல்ஹாசன் அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். இயக்குனர் அவர்கள், ஒரு சில காரணங்களால் பதிவு இல்லை ஐயா, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். தூக்கம் வந்திருக்கும் அவருக்கு. சந்திரமோகன் அவர்கள், நான் இதுவரை கேட்காத பாடல் அருமை என்று இதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், பன்னீர் புஷ்பங்களே காணும் பாடல் கமல் குரலில் பாடல் சிறப்பு, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நான் விரும்பிய பாடலை அருமையாக வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றியின் நன்றி என்கிறார். நன்றி தேன்மொழி. சந்திரமோகன் அவர்கள் இந்த பாடலை கேட்கவில்லை, நம்ப முடியவில்லை. என்னது புரியலையே, சந்திரமோகன் தானே என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை கேட்காத பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாட்டையா கேட்கல, என்ன அறிவு. அடுத்ததாக வரும் பாடலின் படம் பாண்டித்துறை பாடல் கானக்கருங்குயிலே. விரும்பி கேட்ட சொந்தம் இட்டேர்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், மதி பொன்மதி, ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகிப்ரத்திகா, அலெக்ஷா, நரேன் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

பாண்டித்துறை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், விரும்பி கேட்ட சொந்தம். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை கேட்காத பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், பனித்துளியால் பூக்களும் நனைந்தன, பன்னீர் புஷ்பங்களால் பாடலும் மலர்ந்தன, நானும் கேட்டு ரசித்தேன், சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், கனவு கலைந்தாலும் காட்சிகள் கண்ணில், காட்சிகள் கண்ணில், அன்பு தொலைத்தாலும் நினைவுகள் நெஞ்சில். எப்பா கவிதர் கவிஞர்களை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது போல, சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள், கானக்கருங்குயிலே கச்சேரிக்கு வாவா, இனிமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், தீபா தூங்கிவிட்டால் போல நாங்கள் விரும்பிய பாடலை வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி தேன்மொழி. மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து பாடலுக்கு தேங்க்யூ என்கிறார்கள். கோகிலா பழனிசாமி அவர்கள், கானக்கருங்குயில் இரவு நேர இரவு வேளையில் குயில் கூவினாலும் செவிகளில் கேட்கும் இருக்கும் இடம் கண்களுக்கு தெரியாது, ஏனென்றால் குயிலும் கருப்பு, இரவு இரவும் கருப்பு. ஆனால் சபரி வானொலியில் கானக்கருங்குயில் கருப்பாக இருந்தாலும் செவிகளுக்கு அருமையாக இசையை தந்து செல்கிறது. குயில் கூவுவது அழகுதானே, கானக்கருங்குயிலே கூவவிட்ட நண்பருக்கு நன்றிகள் பல பல. கோகிலா பழனிசாமி அவர்கள், கவிதை சிறப்பு, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், இரவு ராகம் எனும் கச்சேரியில் கானக்கருங்குயில் அழகாக, கானக்கருங்குயிலின் கச்சேரி சிறப்பு, அப்படி எழுதியிருக்கலாம். நம்மளும் இவங்களெல்லாம் பார்த்து படித்து படித்து நம்மளும் கவிஞராயிடலாம், என்ன அறிவு. கருங்குயில் அழகாக பாடுகிறது சபரி வானொலி மேடையில், சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், பாசம் பந்தம் எங்கே போகும், சிறப்பான பாடல். தேனரசு அவர்கள், கானமும் சூப்பர், கச்சேரியும் சூப்பர், பாடல் தேர்வு செய்தவரும் சூப்பர், பாடல் ஒலிபரப்பிய சபரி வானொலியும் சூப்பர் என்கிறார் தேனரசு அவர்கள். நன்றி நன்றி. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், பாசம் பந்தம் எங்கே போகும், அன்பு எவ்விடம் இருக்கிறதோ அவ்விடம் பாசபந்தம் செல்லும், ஏனென்றால் அன்புக்கு அடிமை அனைவரும். கோகிலா பழனிசாமி அவர்கள், சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், அன்பை என்றும் தொலைத்து விடாதவர்கள், தேடி பிடிப்பது கடினம், அன்பு ஒன்றுதான் வாழ்க்கையின் அடையாளம். கோகிலா பழனிசாமி அவர்கள், அன்பு அம்மா அவர்களே, இடையில் சிறிது தண்ணீர் குடியுங்கள், இருமல் வராமல் இருக்குமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம்மாக்கா, நானும் கவிஞராகிவிடலாம். அறிவழகன் மங்கை அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவு ஒரு சின்ன கவிஞர், நிறைய வரிகள் போட்டால் பெரிய கவிஞர்கள், பெண் கவிஞர்களை சபரி சொந்தங்களுக்காக தேடி பிடிக்க வேண்டும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அறிவழகன் மங்கை, சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் விருப்பத்தில் பாடம் மனதை திருடிவிட்டாய் பாடல், மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

படம் மனதை திருடி விட்டாய், அழகான பாடல் அறிவு. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் பகுதியிலிருந்து அறிவழகன், மங்கை, கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் அறிவழகன் ஏற்கனவே கவிஞர் தான் என்றால் அறிவில் கலந்ததொரு முத்து அதனால் வந்திருக்கிறது எங்கள் சொத்து. இப்படித்தான் வருகிறது கவிதையின் முத்து. சிறப்பு அறிவழகன் அவர்களின் பதிவும் சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள் பூக்கள் பொதுக்குழு கூட்டும் நீங்கள் தலைமை தாங்க கேட்கும் சிறப்பு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் படவேடுன்னு நினைக்கிறேன், அவர்தான் நினைக்கிறேன். அறிவழகன் மங்கை அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அண்ணா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அறிவை புகழ்ந்ததற்கு நன்றி சகோ. அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. சிறப்பு நன்றி நன்றி நன்றி அறிவு. காதல் கவிஞர் இப்பொழுதுதான் வருகிறார். அழகான ஒரு நடனம் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்களும் கிருத்திக்ஷா சிறப்பான நடனம் அருமை. தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் ஈரோடு மாநகருக்கு மஞ்சள் மாநகரம் என்று பெயர் உண்டு. இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் மஞ்சள் செடிகளை கண்முன் கொண்டு வந்து செல்வது போல் இருக்கும் எனக்கு. ஏனென்றால் எங்கள் ஈரோடு மாவட்டத்தின் சிறப்பு மஞ்சள் நகரம், மங்காத நகரம். இரவு வேளையில் மஞ்சள் காட்டு பக்கம் போகாமலேயே பாடலை கேட்கிறேன் சிறப்பு. கோகிலா பழனிசாமி நன்றி, உங்களுக்கு நன்றி. அழகான ஒரு பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஐயா யாருங்க காதல் கவிஞர்? தேன்மொழி முருகன் அவர்கள் மஞ்சக்காட்டு மைனா என்னை கொஞ்சி கொஞ்சி போனா இனிமையான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த அறிவழகன் மங்கை சகோதரருக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் சூப்பர் என்கிறார். முடிச்சூர் பாலு பாலசுப்பிரமணியன் மஞ்சக்காட்டு மைனா பாடலில் அழகாக கொஞ்சுகிறது. மஞ்சக்காட்டு மைனா பாடலில் அழகாக கொஞ்சுகிறது சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் நமது அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் உங்கள் பெயரை குறிப்பிடுங்கள் என்று கேட்பதற்கு முடிச்சூர் பாலு சிறப்பு. பாலுன்னு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் சென்னை தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூர். ஓஹோ அப்படியா. சந்திரமோகன் அவர்கள் கவிஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது நமது சபரி பண்பலையில். வாழ்த்துக்கள், கவிதைகள் அழகாக பிறக்கட்டும். தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் என் கண்ணின் கருவிழியை கண்ணிமை மூடுகிறது, தூக்கம் வருவது போல பாடல் தூங்க விடாமல் தடுக்கிறது. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் காக்கிச்சட்டை பாடல் வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம்பாடி என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்களின் விருப்பத்தில்

காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல். சந்திரமோகன் அவர்கள் கவிதைகள் கவிதை கவிதைகள் கவிதை போல வாசித்து பழகும் கவிஞர் அக்காவுக்கு வாழ்த்துக்கள். உனக்கு நல்லா இரு. அப்புறம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நானும் இப்பாடலில் வருவது போல டூயட் பாட வேண்டும் என்று ஒரு ஆசை. அடிக்கடி உண்டு வயது 56 ஆகிவிட்டது. நானும் இப்பாடலில் வருவது போல டூயட் பாட வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி உண்டு. வயது 56 ஆகிவிட்டது. என்ன செய்வது, இரவு நேரத்தில் டூயட் பாடல்கள் தான் கேட்க முடிகிறது. ஏனோ தெரியவில்லை, காலை விடிந்தால் சீக்கிரம் இரவு வந்து விடுகிறது. எல்லாருக்கும் டைமே போகலன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுது என்ன சார்? கண்களுக்கு தன் வேதனை காலையில் கண்விழித்து இரவில் கண் உறங்க வேண்டும். இசைக்கு உறக்கமில்லை, இதயத்திற்கும் ஓய்வில்லை, துடித்து கொண்டே இருக்கிறது பாடலை கேட்டு. பாடலும் நிற்காமல் வருகிறது, இதயமும் நிற்காமல் துடிக்கிறது. ஓ, இதுதான் இதய ராகத்தில் ஓர் இரவு ராகமா? கோகிலா பழனிசாமி சூப்பர் சூப்பர் சார். தேன்மொழி முருகன் அவர்கள் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா? இனிமையான பாடல் பாடலை தேர்வு செய்த அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி என்கிறார் சந்திரமோகன் அவர்கள். அழகான பாடல் என்றும் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் வானிலே தேனில் பொன்னுடலில் ஆட வந்த என் பௌர்ணமியும் நீதானே, மன்னன் மார்பினில் கனிமொழியால் கவிதை பேசும் காந்த கண்ணழகியே, உன் விழியால் என்னையும் சிறை செய்த மாயமலே, என் புன்னகையால் சிந்தனை கொள்ளும் பேரழகியே, சிந்தை கொள்ளும் பேரழகியே, வானிலே தேடும் காதல் நினைவு கனவில் தோன்றும் உன்முகம், நிஜத்தில் தேடி பார்க்கிறேன் என் இரவில் பைங்கிளியை, மூடப்பட்ட ஜன்னல் வழியாக ஆகாயத்தை தேடும் என் பார்வையை, கண்ணிரண்டில் தேடுகிறேன், மூடப்பட்ட ஜன்னல் வழியாக ஆகாயத்தை தேடும் என் பார்வை, கண்ணிரண்டில் தேடுகிறேன், காணாத காணல் நீர் போல மறையும் காதலியே. இந்த பாடலை கேட்டு காகிதத்தில் எழுதிய காதல் கவிதை சபரி வானொலியில் காற்றோடு கலந்து பறக்கிறதே. என் விருப்ப பாடலை மழை போல தேனாக அள்ளித்தந்த அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜி சகோதரிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக நன்றி சகோதரி. என் விருப்ப பாடலை கேட்டு பதிவு தந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் வாசிப்பை நேசித்து வாசித்தால் ஒன்றுமில்லாத வரிகள் கூட கவிதையாக வாசிக்க வரும். ஏன் சார், நானே இங்கே. கவிதை வாசிப்பு என்பது நேசிப்பை அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் கொண்டால் ஒரு வரி கூட 1000 வரிகளை கொண்டது போல ஒரு கவிதை உருவாகும். சபரி வானொலி கேட்டால் போதும், கவிதை சரமாரியாக வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சந்திரமோகன் அவர்கள் அத்தாடி பெரிய பெரிய கவிதைகளாக வருகிறது, இரவு என்பதாலா என்கிறான் அவன். என் தம்பி தான் அவன். முடிச்சூர் பாலு அவர்கள் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா? வானம்பாடி என்ற ஒரு பறவை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். வானத்தில் வானம்படியாக ஆகாமலா என்று இருவரும் பாடும் அழகோ அழகு சிறப்பு. பெரிய கவிஞர் சந்திரமோகனா. சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஆமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கம்மா போனீங்க தங்கம் என்கிறார்கள். சந்திரமோகன் அவர்கள் அக்கா நீங்களும் கவிதை போடலாம்.
வேண்டாம் என்று கைகூப்பி நிற்கிறாள் பாரதி. படமேட அவர்களாகா, குட்டி கவிஞர் யாருன்னு தெரியலையே, தங்க குழந்தை மாதிரி இருக்கிறது அழகு. சந்திரமோகன் அவர்கள், விஜயக்கா கவிதை வாசிப்பில் கலக்குகிறார், வாழ்த்துக்கள் அக்கா. என்ன கிண்டல் அடிக்கிறேன்னு என்ன தெரியுது. தேன்மொழி முருகன் அவர்கள், அவள் ஸ்டிக்கர் தான் போடுவாள். பாரதி தனபால் அவர்கள், எதுக்கோ மயங்கி விழுறாங்க. சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் முடிச்சோர் பாலு அவர்கள் விருப்பத்தில் இனிய இரவு வணக்கம். முடிச்சூர் பாலு, படம் தாலாட்டு பாடவா, பாடல் வராது வந்த நாயகன். சார், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பாட்டை கிளப்பிட்டீங்க சார், அழகான பாடல், செம பாட்டு, நன்றி சார் உங்களுக்கு. இதோ பாடல் வருது.

முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்திலிருந்து.

சென்னை பாரதி தனபால் அவர்கள் சென்ற இந்த பாடலுக்கு பாட்டு சூப்பர் சிறப்பு என்றும், முடிச்சூர் பாலு அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றிகள் சகோதரி என்கிறார். நன்றி நன்றி. பாடல் தேர்வு அருமை அருமை. பாரதி தனபால் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் முடிச்சூர் பாலு அவர்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இரவு ராகம் என்ற அருமை. புது சகோதரர்கள், நிறைய கவிஞர்கள், அறிவிப்பாளர்கள் கவிதைகளை படித்து தவித்து விட்டார்கள். ஓட்டப்பந்தயம் போல் ஆகிவிட்டது இன்றைய இரவு ராகம். வாழ்க. இன்று தேன்மொழி முருகன் அவர்களும் முடிச்சூர் பாலு அவர்கள் பாரதி சிறப்பான பாடல் அருமை என்றதுக்கு மிக்க நன்றிகள் என்றும், பாரதி தனபால் அவர்கள் அழகாக ஊஞ்சல் ஆடியபடி பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சந்திரமோகனுக்கு இதான் டைம்னு என்னைய வச்சு செய்கிறேன்னடே. முதாதராத்த மோதகம் சதாவி முக்தி சாதகம் கலாதராவ சம் தம்சகம் விலாசி யோக் லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் வினாசி தேப்ர தைத்தியகம். பாடலின் முதல் வரி விளக்கம் என்ன? ஒத வாங்குவ விளக்கம் நீ சொல்லு, நான் அப்புறம் பார்க்குறேன் உன்னைய. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் தொடாமலும் படாமலும் என் மாமன் மகள் என்னவளே என் இதயத்தில் கண்ணாமூச்சி ஆடும் கட்டழகியே. உன் கண் எப்போதும் சைகை காட்ட மஞ்சள் குங்குமம் இட காத்திருக்கிறேன் என் நாயகிக்கு. இதுவரை எனக்கு மிகவும் இதுவும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சிறப்பு சிறப்பு. முடிச்சூர் பாலு அவர்கள் பாடலை கேட்டு ரசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். எனக்கு இணைய பிரச்சனை உள்ளது, சரியாக வரவில்லை, விட்டுவிட்டு வருகிறது. சந்திரமோகன் அவர்கள் இதற்கு விஜயக்கா அழகான விளக்கம் தருவார்கள். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் வராது வந்த நாயகன் பாடல் என்னமோ சிறப்புதான், ஆனால் கண்கள் தான் சொக்குகிறது. கண்ணில் கருவிழியை இமை மூடுவேன் என்று அடம் பிடித்து கொண்டு இருக்கிறது. நான் தான் எத்தனை நேரம் சமாளித்து கொண்டே இருப்பது? கண்ணிமை சொல்கிறது, சனியின் கண்ணின் கருவிழியை இமை கொண்டு மூடிவிட்டேன். இன்னும் ஏன் விழித்து கொண்டே இருக்கிறாய் என்று திட்டுவது போல் இருக்கிறது. பாருங்களேன், கண்ணுக்குள் இருக்கும் கருவிழியைப் போல பாதுகாக்கும் இமை திட்டுகிறது. என் கண் கருவிழி சொல்கிறது, உனக்கு இது தேவைதானா? பேசாமல் கண்ணை மூடினால் திறக்காதே என்று சொல்கிறது. கோகிலா பழனிசாமி அவர்கள் சார், தூக்கம் வந்தால் தூங்குங்க சார். அந்த தூக்கத்துக்கு ஒரு கவிதை சொல்கிறீங்க பாருங்க, செம சார். தேன்மொழி முருகன் அவர்கள் இதற்கு விளக்கம் பிரியா வீரமணி கொடுத்திருக்கிறாரே. பாரதி தனபால் மேம் அதற்கு விளக்கம் வடிவேலை கண்முன் கொண்டு வந்து சிரிப்பு காட்டு கொண்டு இருக்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அவரை மாட்டி விடுவோம், அவர் சகோதரர் பார்த்துத்தானே விளக்கம் சொல்வார். தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் இடையில் வேற இம்சை அரசன் வேறு சிரித்து கொண்டிருக்கிறார் என்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓவியன். அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி. முடிச்சூர் பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பகலுக்கு இரவு அழகு, இரவுக்கு பகல் அழகு, வானொலி கேட்பதற்கு சபரி வானொலி சிறப்பு அழகு. பாடலை கேட்டுவிட்டு நேயர்கள் பதிவு தருவதால் அழகு. அந்த பதிவை கவிதையாக வாசித்த அறிவிப்பாளர் சொல்வது அழகு. இப்படி எத்தனை அழகை சொல்லிக்கொண்டே போனாலும் எனக்கு இந்த நேரத்தில் தூங்குவதுதான் அழகு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறிக்கொண்டே இனிதே விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் கவிதைகளுக்கும் ஒரு தேங்க்யூ.
என்றும் வானொலி பிரியன் கோகிலா பழனிசாமி சிறப்பு. குட் நைட். தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன சந்திரமோகன் என்னோட மாமன் மகள் ரொம்ப கலாய்க்கிற, அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுங்கள். தேன்மொழி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் வராமல் வந்த நாயகிக்கு ஒவ்வொரு வரிகளும் கவிதைகள் கொடுத்தால் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். பரவாயில்லை சகோதரி. நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில்

இரவு ராகம் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன் ஜோ மற்றும் தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி என்று பதிவிட்டிருப்பவர் செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.

எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி வாணி ஜெயராம் அவர்கள் குரலில். சமுத்திர ராஜகுமாரி, அதை கேட்கறதுக்கு தான் அவங்க இல்லை, தூங்கிட்டாங்க போல.

சந்திரமோகன் நிகழ்ச்சி முடிவில் இந்த பாடலுக்கு விளக்கம் தாருங்கள். பெஸ்ட் கவிஞர் சந்திரமோகன் என்று பட்டம் தருகிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள், சென்னை பாரதன பல அவர்கள் பாடல் சூப்பர், அருமையான பாடல் என்றும், சந்திரமோகன் அவர்கள் நான் தூங்கியாச்சு அக்கா என்கிறார். பாரதி தனபால் அவர்கள், யாருப்பா அது என்று வடிவேலை கண்முன் கொண்டு வந்து. தேன்மொழி முருகன் அவர்கள், உங்களோட அரிதான பாடலை கேட்கவில்லையா, அந்த பயம் இருக்கணும் என்று பாரதி மேம் அவர்களும், நயன்தாராவை கண்முன் கொண்டு வந்து அந்த பயம் இருக்கணும் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சமுத்திர ராஜகுமாரி பாடலை பதிவு செய்துவிட்டு தூங்க சென்று விட்டார் என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள், சமுத்திர ராஜகுமாரி நிலவில் அவள் இருக்க அவள் நிழல் பூமியில் பட, அலங்கார கூந்தல் அவள் இடையை முத்தமிட்டு செல்ல, மங்கை அவளின் பாதச்சுவடை பின்தொடர்ந்து மங்கை கூந்தல் நறுமணம் வீசுகிறது. சமுத்திர நாயகியின் தேடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். சார் பாட்டு இன்னும் இருக்கு சார், அருமை சூப்பர் என்கிறார். சிறப்பு, நன்றி. சந்திரமோகன் அவர்கள் ஒவ்வொரு வரியின் பொருள் முதாகரத்த மோதகம், மகிழ்ச்சியுடன் பக்தர்களுக்கு மோதகத்தை அருள்பவரே. லதா விமூகி சாதகம் எப்பொழுதும் பக்தர்களுக்கு முக்தி விடுதலை மோட்சம் கிடைக்க வழிவகுப்பவரே. கலாதராவதம் சகம் தலையில் சந்திரனை அணிகலனாக கொண்டவரே. விலாசிலோக ரக்ஷகம் உலகின் வாழும் உயிர்களை அருளுடன் காத்தருள்பவரே. அநாயகைக நாயகம் தனக்கு மேலான தலைவர் எவரும் இல்லாத முதன்மையான தலைவரே. அனைவருக்கும் நாயகனாக இருப்பவரே விநாயகர் இல்லை. விநாசிதேப்ர தைத்தியகம் தீய சக்திகளையும் அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவரே. மொத்த கருத்து கொண்ட இந்த ஸ்லோகத்தின் விநாயகரின் அருள் ஞானம் முக்தி அருள் அளிக்கும் தன்மை, பாதுகாப்பு மற்றும் தீமையை அழிக்கும் சக்தி ஆகியவை போற்றப்படுகின்றன. சிறப்பு சந்திரமோகன், நம்ம சைடில் பிறந்துட்டு இவ்வளோ அறிவாக இருக்குடே, பரவாயில்லையே, அருமை. நன்றி, சூப்பர் என்கிறார் பாரதி தனபால் அவர்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் விளக்கம் அருமை, சந்திரமோகன் நீங்கள் உண்மையிலேயே பெஸ்ட் கவிஞர் தான், சூப்பர் என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். முதாகர மோதகம் அந்த விளக்கத்துக்கு அழகான ஒரு நடனம், வடிவேல் நடனம், சிறப்பு. சந்திரமோகன் அவர்களுக்கு கை கொடுத்து பாராட்டுகிறார் சென்னை பாரதி தனபால் அவர்கள். சபரிமான்

மொழி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலின் படம் பெரிய இடத்து பிள்ளை. பாடல் மனசுல என்ன நினைச்ச, என்ன அழகான பாட்டு தெரியுமா? விரும்பி கேட்ட சொந்தம் கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் மிகவும் அழகான பாடல். விருப்பங்கள் கோவை கணபதி கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

மழலையில் சொல்லிடையா வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா மனசில என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா வருத்தம் இருந்தா மாறுகிற

பெரிய இடத்து பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. கோவை கணபதி, சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில்.

மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அருமையான பாடல் என்றும், நல்ல பாடல் ஆனால் இசைத்தரம் குறைவு என்று. பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதில் வேற அது இதுன்னு. சந்திரமோகன் அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், ஆமாம், குறைவாகத்தான் இருக்கிறது. சந்திரமோகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியமைக்கு மிக்க மகிழ்ச்சிகள், நன்றிகள் அக்கா என்கிறார். எங்கள் பாரதி எதுக்கும் அழுகுறா எதுக்குன்னு தெரியல. ஏன் பாரதி அழாத அழாத. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடலானால் அரிதான பாடல், சிறப்பான பாடலை தேர்வு செய்த சகோதரர் சந்திரமோகனுக்கு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், பெஸ்ட் கவிஞர், சூப்பர் என்றும். படவீடு பிரியா வீரமணி அவர்கள், பழங்காலத்து கோவில்களில் கோவிலை சுற்றி வரும்போது கோபுரத்தை பார்த்துதான் அங்கே ஒரு ஆண் பெண் சிற்ப வடிவில் சில காட்சிகள் இருக்கும், அதை வைத்து நான் கவிஞர்கள் மறைமுகமாக இந்த வரிகளை இணைத்துள்ளார்கள் சகோதரி என்கிறார். சிறப்பு பாரத் தனபால் அவர்கள், உன் பாட்டு அடுத்த பாட்டு. வடிவேலை கண்முன் கொண்டு வந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சந்திரமோகன் அவர்கள். நேரம் 11, வணக்கம், குட் நைட், போயிட்டு வாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக்க நன்றி சகோ என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பொன்மன செல்வன் பாடல், நீ பொட்டு வச்ச தங்கக்குடம், விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பாரதி தனபால், காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

ஒழித்து சென்ற அந்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள், பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து பாரதி தனபால், காவ்யா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

பாரதிதன பலவர்கள் நன்றி என்றும் வேற லெவல் பாடல் என்றும் சூப்பர் என்று அழகாக நடனம் வடிவேலுவை கண்முன் கொண்டு வந்து கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள் இயக்குனர் அவர்கள். மிக்க நன்றி என்று நிகழ்ச்சிக்கு நன்றி கூறுகிறார். நன்றி, நன்றி சார், நன்றி ப்ரோ. பாரதிதன பலவர்கள் பொன்னாடை போர்த்து பரிசு வழங்குகிறார்கள் பாடலுக்கு. அழகான நடனம் பாரத் பாடல் மிகவும் அருமை, மிக்க நன்றி என்றும் சந்திரமோகன் அவர்கள் ஆரம்பத்திலே கேட்க வேண்டிய பாடல் இது. இறுதியில் தூங்கும்போது வருகிறது, அருமையான பாடல். பாரதி தனபாலவர்கள் பூங்கொத்து கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், பாரதி நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், சிறப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் என்கிறார் சிறப்பு. தூக்கத்தை கலைத்து விட்டதோ சந்திரமோகன் அவர்கள், அப்படி சொன்னவங்களை ஒரு மாதிரி முறைக்கிறாங்க பாரதி தனபால் அவர்கள். இயக்குனர் ஏன் இப்படி வணங்குகிறார், பொட்டு வச்ச தங்க குடத்தையா என்று கேட்கிறான் தேன்மொழி முருகன். நிகழ்ச்சிக்கு நன்றி என்று பாரதி தனபால் கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். சிறப்பு, மிக சிறப்பு என்றும் படவீடு பிரியா வீரமணி அவர்கள், பொட்டு வச்ச தங்க கலைஞன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்றுமே தமிழ்நாட்டுக்கு மகுடம் தானே. சபரி வானொலியில் ஒயிலாட்டமாய் உயிரோட்டமாய் பாடலை கேட்டு வியக்க வைக்கிறது பாரதியின் முத்திரை பதித்த பாடல். நிகழ்ச்சியின் சாதனை புரிந்த சகாப்தம் புகழும் பாடல் சிறப்பு. எனக்கு மிக மிக பிடித்த அற்புதமான பாடல், சூப்பர் சூப்பர் என்கிறார் சிறப்பு. நன்றி. இன்றைய இரவு ராகம் நிகழ்ச்சியின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. இன்று இரவு ராகம் நிகழ்ச்சி மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில், ஐயோ கடவுளே, இன்று இரவு ராகம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடாதீங்க. சிறப்பு, அருமையான பாடல், பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று வாழ்த்துக்கள். நன்றி தென்மொழி, நன்றி.

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி இதுவரை பலம் வந்தது. அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தூக்கம் பாராமல் பதிவிட்ட சொந்தங்கள், பாடலை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.